0: 女呀，马卡内加卡，阿里耶耶耶耶耶，阿米卡马卡内加卡，阿里耶耶卡加卡。如果没想到人家去我他们健康搞到看到我现在他当一个没到没去吃下你不想给当一个小妹给他们当些下台顶我来给他们做工作的那他是把人当一个小妹给我去搞看到的一个小他的是他的他的是对的空气就要人家就要过来听安定的他的想的样子他的空气他的空气他的空气他的也想的当一
1: ye me samo sung ngai ke ge kan ikem ke wolam sra ke ngole khwa ta chau u ngole khwa ta chau wa ka ke kam khma e ke dam me kam tane na ng ke wola ang ka tane na public holiday ke ka ke kam khma ma si ka ma khaya kho kho ma ng ka e ya sa ka e chu si ka ta la to ka ke ke wola khma ng ta ka e tum khom khma ma si ka ma khaya ti ti khma e